ஏசு சல தபவகை தேசுபன் நவனாந்து கௌஷிகம் பிரம்மர்ஷி பதகர்ஹநாதன் ஏசு சல தபவகை தேசுபன் நவனாந்து கௌஷிகம் பிரம்மர்ஷி பதகர்ஹநாதன்.

அப்படின்ட்டு கச்சினை எடுத்த போயிட்டு பாலுபப்ப மரத்தில் கட்டிடுவான். யாவும் என்னத்ததே கட்டி திருடு அதோ எடுத்துடி திருடு அவ்வானை எடுத்த பந்தித்து கட்சி கிண்டிர ஒழில் ஆனா விட்டுடுத்திப்பான். அல்லிக்கா கேஸ் டிஸ்மிஸ். இங்க வந்து இப்ப இல்ல ஆச்சுங்க அகஸ்மாத் கிட்டலன்னு செஞ்சு இங்க வந்தினா திரிச்சுடு ஒரு காரியக்கிரம வைப்பா. திரி ஏதேங்கி மணல் சுற்று தேங்கி ஆ மணல் தப்படக்கா கட்டோக்கலே எல்லாட மேலு பரத்து போப்பா. இந்தியத்த தினா இந்தது நங்கடல்லி கழுவாயித்து நங்கக்கு இங்கு கிட்டித்தில ஆன உண்டு தாறு தாறு இந்த தப்பு மாடித்து தாரேங்கி கட்டித்துண்டெங்கி அவன் கச்சிரோளுக்கு இடத்தே போச்சங்கி அவன் நாங்க திரி சுட்டப்பிஞா குட்டத்தம் பெட்டச்சிக்கு குட்டத்தம் ஆணையாய்த்து ஆ சம்சாரத்துல நட்டே பிறந்து நாய் வலிச்ச பிடிச்சி போக்கு உம்பள மண்ணில் அம்பே தும்பை வளர்ந்துட்டு ஆ சந்தான மது கொந்தில் சந்தான முத்தி போடு நின்று திரின சுடுவோ நெல்லக்கிற பொழிச்சத்துல ஆச்சங்கி பெரியண்டா அனுபவ பிரகாரம் இடி கொடவ குலத்துல திரி சுடுவந்த அவகாசம் வந்தித்தில்லோ திரி சுற்றுத்தையும் போச்சு. ஆண்டு ஆ சுருள எட்டு தின அவதி கொடுப்பல அவதியில் எத்தேங்கி தப்போ எத்தேங்க ஆயிட்டுங்கி ஆ தப்புனா வந்து ஒத்தவ கள்ளத்தனாயிட்டு கச்சிரோளுக்கானா விட்டுருவோ இன்னு மடிச்சங்கி அவங்க அதுல பரிகார அல்லிக்கா கேஸ் நிந்தத்து சுப்ரீம் கோர்ட்டு போண்டா போலீஸ் ஸ்டேஷனு போண்டா எல்லா நெல்லக்கிலே நடப்பஞ்சத்து இந்து ஆ பண்டத்து ஆ ஷிஸ்து நியம பத்தி பரம்பரை ஏர் ஹத்தபஸ்து ஏது இல்லத்திப்புக்கு தனமுண்டு காரணம். ஒன்று கூடு குடும்பம் இல்லை எல்லையோ ஒப்ப பெங்களூர் ஆச்சும் ஒப்ப மைசூரு இங்கொப்ப இங்கெல்லையோ ஒக்கச்ச கூட அவகாசம் இல்லை. தண்டனை பட்டேதார வயசுல பெரியவன் ஆயிட்டுண்டெங்கியும் கூட இக்க ஓதித்து எழுதித்து கானூனு காயுதப்படுத்த ஸ்பூர்த்தி வக்தி சுவாதந்திரம் உள்ளான உண்டு. நான் என்னங்க இது ஒரு வயசான மனுஷங்க நான் என்னங்க கூட்டாக்க வேண்டிய நாட சுவாதந்திரம் நாக்கு உண்டலா என்னுவந்து ஒரு அகம் முந்தோ அதோ ஒரு துராபிமானா துராபிமானத்தினு இந்து அந்தது எல்லு காம்புல ஒன்று ஒன்று கூட அவகாசம் இல்லை. எல்லேங்கி மங்களத்து மன்னலவர்களே கூடுவல்லத்த புத்தரி நம்ம ஆ நம்ம ஈ நம்ம நின்று ஒன்று கூடித்து பரஸ்பர நங்கட அபிப்பிராயத்தினா அப்புறம் இப்பற பாய்ச்சப்பனை மாடுவந்த அவகாசம் இல்லத்தான கொண்டு எல்லா சுவாவலம்பிய சுதந்திர ஜீவி ஆயிட்டு கூட்டுக்கு பணக்காசுரா பலத்துல எந்த கோர்ட்டு கச்சேரி என்னது மத்தியத்துல உண்டல நினைச்சு நாங்கட சம்ஸ்கிருத்தின மறந்துருத்துனாங்க எக்கம் சம்ஸ்கிருத்தின மறந்தத்து இ கானூனு காய்தர பைய போப்பா ஆ கானூனு காய்தர பைய போப்பான்னு உண்டு ஈ பண்டத்த சம்ஸ்கிருதி சர்வநாசத்திர பட்டைக்கு எத்தி போனது பல்லியோர் துரந்தா. இது நோட அபிப்பிராயம் நங்கட சங்கடனையா அல்லி ராஜக்கிய பிரவேச ஆயிட்டு ஆண்ட பார்ட்டி இவண்ட பார்ட்டி இந்த இந்தனாயிட்டு ஒம்மனத்துல ஒம்மத்தக்கு பப்பந்த அவகாசம் இல்லத்தை ஆகி போயிட்டு இங்கு பரிகாரம் நினைச்சங்கி ஆ ஒக்கத்தில் புட்டின பிரதி ஒப்பனும் வாராண்டை கொம்மேங்கி ஐந்து மணில கூடித்து ஒரு ஐந்து மணி நேர காரியக்கிரமத்தில் பாக வகிச்சிட்டு ஐந்து மணில பெரியவு என்னவானா சென்ன மந்தட்டு மாடிச்சங்கி ஆக்கு இல்லைங்கி எல்லா சுதந்திரம் கெட்டு கழிச்சு விட்டு தலைக்கே ஆயிடுவா. ஆ கட்டுப்பாடு இல்லை பாலக்கார பாலக்கார்த்தியோட கூட்டத்தில் ஐங்கடதே ஒரு நியம நீத்திப்பா பண்டு அநேக தரத்துல கானூன் நிஞ்சத்து புறம்படி வெப்ப இஞ்சத்து அவங்க பழவாடு கட்டு பழவாடு ஃபைன் விடுவோம் ஃபைன் விடுவந்த கிரமம் இஞ்சத்து அவங்க அசகார கொடுப்போம் செத்து அங்காயத்தெல்லாம் பொத்துவம் செத்து இந்த அந்ததொந்து இல்லலா. இந்த பணத்துற பல உண்டு சரீரத்துற பல உண்டு ராஜக்கிய பல உண்டு அதிகாரத்துற பல உண்டு வயசுற கழிவு அழிக்க கூடியவா. இந்த நாய்த்து ஆ பண்டியத்தை ஆ நீத்தி நியமாவளி எல்லாம் புன தண்டனை ஸ்தாபனை மாடுவது ரெண்டு லட்சத்துக்கு சொல்லுபா அந்த ஆப்புல கஷ்டம் உண்டு ஒரு ஒக்கத்துல எல்லாம்.